கண்ணியாங்களே மற்றாலும் போலோங் தினின் எங்கோங் காப்பேர் கோ நா கொய் டோரை காப்பேர் சேப்போன் கரோசா கட அகமே போன் கஞ்சிங் நபிம் கனிக்கா தொகாங் அரும் பாக் டோ கோரங்கா பேர் சிறன் செண்டி மத்தபா அம்பா கினி கோ